வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: இருப்பேன்
1: காத்திருந்தேன்.

0: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னு.

0: கொண்டு அனுப்புறீங்க, கொடுத்துருங்களா?
1: என்ன லெட்டர் வந்திருக்கு? பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அதே ஏன்ட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்ல.

காற்றலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

பாட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாட்டல் பாடல்களுடன் காட்டலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரன், ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நின்றிட்டு எண்ணிட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி.
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்தவரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்தவரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில்

பாரத ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி. கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ். வரலட்சுமியும் ஜி. சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ. பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி. எஸ். சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம்.

அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79-இல் வெளியானது. தமிழிலும் 79-இல் தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல் இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? எதை கேட்பதோ

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏவிஎம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, சோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே.ஜே. ஜேசுதாசும் பி. சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி. சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி. தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள். இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே.ஜே. ஜேசுதாசும் பி. சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி. தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது குடமி, நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 80 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோ ஓர் கவிதை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എമ്മെത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി കാനഡ യുഗം വാനൊലി. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணிறாடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: மேல அவன் ஆசைப்படக்கூடாது, அவன் ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா காலி அத்தனும்.
1: சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அதை மட்டும் போட்டுறாத, லவ்வ கீச்சிடும்.

0: மாடெல்லாம் அழிஞ்சிடுச்சானே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளையம் நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: வரமாட்டேங்குது. ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா.
3: அது மேலதான் நடந்து போயிருக்கேன். ஏய், இங்க பாரு.
0: ஐயோ,

0: சாப்பாடு நேரத்துல கரெக்ட் கட் பண்ணுவீங்க.
1: நிலா சோறு சாப்பிடலாமா?
2: நிலாக்கரா அது என்ன சோறு? எங்க அம்மா போட்டதே இல்லையே.
1: நிலா சோறு விடணும், காமிச்சிடுவா.
3: எனக்கு என்ன ஆச்சு இப்போ இந்தியாவுல மச்சா யாரோட
0: எல்லாரும் மாடி போறாங்க.
4: பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
5: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன், ஆயிரம் வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட, பலம் கொண்ட, சுயம் கொண்டான், வீரம் கொண்டான் இது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இது. மேற்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பயம் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வெள்ளுவையை பூக்களையே. ஜி வி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தபா திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

அருணாச்சலம், ஆதித்ய அருணாச்சலம்.

அளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நீங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான, அற்புதமான, புளிய, பழைய, இடைக்கால, நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோல் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

Lord, have pity.

0: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னு.

0: ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அதே என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு

காட்டிலே கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டிலே கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

பாட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாட்டல் பாடல்களுடன் காட்டலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நின்றிட்டு எண்ணி தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி.
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒலித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலைகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளை.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலி வருகிறது. எனக்கு பிடித்த பாடல். இன்னும் ஒரு எனக்கு பிடித்த பாடலில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

இன்று எனக்கு பிடித்த பாடலில் புதிய திரைப்படங்களில் இருந்து இனிய பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தருகின்ற முதல் பாடல் அடுத்த சாட்டை திரையில் இருந்து ஜுகபாரதியின் கவிவரிகளில் ஐஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் காஞ்சி ராஜேஸ்வரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடலை கேளுங்கள். வேகாத விகிடிலே.

எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்லை. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர்ற தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த பாடல் அண்மையில் வெளிவந்த பெட்ரோமாக்ஸ் திரையிலிருந்து அனுராதாவின் கவி வரிகளில் வருகிற பாடல் மறந்தது புது நாளோ இதோ பாடல்.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். தொடர்கின்ற பாடல், நீ எப்ப வர போற?

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அண்மையில் வெளியாகிய காளிதாஸ் திரையிலிருந்து ஒரு அருமையான பாடல். சுதாவின் இனிய குரலில் தாமரையின் வரிகளில் மலையில் நனைய வைத்தது ஒரு நாள் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ். நீங்கள் எனக்கு பிடித்த பாடலோடு இணைந்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனுசு ராசி நேயர்களே, திரையிலிருந்து விவகாவின் கவி வரியில் பம்பா ஏசுரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த பாடல். இது சிங்கம்பேட்டை திரையிலிருந்து நல்லவேனும் இல்லை கெட்டவேனும் இல்லடா பாடல் ஒலிக்கிறது.

0: விடும் வரும்.
1: அதே மாதிரி சுட்கேஸ் வாங்கிடுவாங்க.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் ஆர்கே நகர் திரையிலிருந்து பிரேம்ஜியின் இசையில் கானா பாலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலியில்.

0: சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2019 ஆம் ஆண்டில் வெளியான புதிய பாடல்களிலிருந்து இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. வருகிற பாடல் கென்னடி கிளப் திரையிலிருந்து இமானின் இசையில் வழி தாங்கிடும் வாழ்க்கை பாடல் ஒலிக்கிறது.
1: வழி தாங்கிடும் வாழ்

பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. அண்மையில் வெளியாகிய அழியாத கோலங்கள் இரண்டு திரையிலிருந்து இது விழியில் ஈரமா ஒலிக்கிறது பாடல்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இன்னமோர் இச்சியை நேயர்களை சந்திக்கும் வரை நான் அலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: கவர் நிகழ்ச்சி தர செய்தியுடன் தழக தர புத்தம் புது பாடல் தர காட்சியிலே வானொலியே போடு போடு போடு போடு ஐடியாரை கேளுகளே
1: தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது மாநிலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மொழியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது இந்த நேரில் தமிழ் ஒழிக்கிறது ஐ

0: செய்தியுடன் தழக தர புத்தம்புது பாடல் தர பிரச்சினிலே வானொலியே போடு போடு போடு போடு ஐந்து அரை கேளு
1: தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மாற்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது இந்த நேரில் தமிழ் ஒழிக்கிறது ஐம்பது

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கன் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணம் மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ

மார்பகத்தை தாழுவ தாழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள் மயங்கும் உள்ளங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? எதை கேட்பதோ

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்திரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்க போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா? புதுமுகமே சிறு மது கொடமி நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திரகுமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗളനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എം എത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGR நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

பாதங்கள் உங்களோடு சீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனிதியின் வீரங்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையில் இருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ்வாணி நினைவுகள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ்வாணி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: அவன் ஆசைப்படக்கூடாது, அவன் ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா காலி அத்தனும்.
1: சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அதை மட்டும் போட்டுறாத, லவ்வை கீச்சிடும்.

0: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ராஜபாளையம் நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: சேவ் வாட்டர். வாட்டர் தானே நம்மள சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு விக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கோமலர் கூறும் கனவு.
2: விளையாட்டங்க கூப்பிட்ட?
1: இல்ல மச்சா, அது போன்ல பேசினா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் நேர்ல பார்த்து அவ கண்ணை பத்தி பத்தியே ஷாக்
3: அடிச்சேன்.
1: சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா.
4: அது மாதிரிதான் நடந்து போயிருக்கிறேன்.
1: ஐயோ, எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க.
5: அன்னைக்கு 90s கிட்ஸ் சீரியல்
1: பண்ணி லைக்ஸ் வாங்கடா.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீத்தி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன், ஆயிரம் வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ மேற்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

ரேடியோ சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பயம் தொட்டார் திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதிஜியா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எல்லவையை பூக்களையே. ஜி வி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், ஜுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

நாச்சதம், ஆதித்யா நாச்சதம்.

அளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புளிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

நாட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரையில் இரு பாடல்கள் நிச்சயமாக, ஒரு வரையில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால், முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது

பார்த்து நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அதை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பிறாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அதே ஏன்ட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

பாட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாட்டல் பாடல்களுடன் காட்டலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரன், ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காற்றலையில் ஒலித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலைகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலி வருகிறது. எனக்கு பிடித்த பாடல். இன்னும் ஒரு எனக்கு பிடித்த பாடலில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிடித்த பாடலில் புதிய திரைப்படங்கள் இருந்து இனிய பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தருகின்ற முதல் பாடல் அடுத்த சாட்டை திரையில் இருந்து ஜுக பாரதியின் கவி வரிகளில் ஐஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் காஞ்சி ராஜேஸ்வரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடலை கேளுங்கள். வேகாத வெயிலிலே.

எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்லை. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த பாடல் அண்மையில் வெளிவந்த பெட்ரோமாக்ஸ் திரையிலிருந்து அனுராதாவின் கவி வரிகளில் வருகிற பாடல் மறந்தது புது நாளோ இதோ பாடல்.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். தொடர்கின்ற பாடல், நீ எப்ப வர போற.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அண்மையில் வெளியாகிய காளிதாஸ் திரையிலிருந்து ஒரு அருமையான பாடல். சுதாவின் இனிய குரலில் தாமரையின் வரிகளில் மலையில் நினைய வைத்தது ஒரு நாள் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ். நீங்கள் எனக்கு பிடித்த பாடலோடு இணைந்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனுசு ராசி நேயர்களே, திரையிலிருந்து விவகாவின் கவி வரியில் பம்பா ஜெயசிறியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த பாடல். இது சிங்கம்பேட்டை திரையிலிருந்து நல்லவேனும் இல்லை கெட்டவேனும் இல்லடா பாடல் ஒலிக்கிறது.

0: மீண்டும் வரும்.
1: அதே மாதிரி சுட்கேஸ் வாங்கிட்டு வாங்க.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் ஆர் கே நகர் சிறையிலிருந்து பிரேம்ஜியின் இசையில் கானா பாலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலியில்.

0: சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2019 ஆம் ஆண்டில் வெளியான புதிய பாடல்களிலிருந்து இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. வருகிற பாடல் கென்னடி கிளப் திரையிலிருந்து இமானின் இசையில் வழி தாங்கிடும் வாழ்க்கை பாடல் ஒலிக்கிறது.
1: வழி தாங்கிடும்

பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. அண்மையில் வெளியாகிய அழியாத கோலங்கள் இரண்டு திரையிலிருந்து இது விழியில் ஈரமா ஒலிக்கிறது பாடல்.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு நேயர்களை சந்திக்கும் வரை நான் அலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: தர செய்தியுடன் தகவல் தர புத்தம்புது பாடல் தர காட்சி நிலை வானொலியை போடு போடு போடு போடு ஐந்து அரை கேளு
1: தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மொன்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது இன்கனரில் தமிழ் ஒழிக்கிறது ஐபோனில் தமிழ் ஒழிக்கிறது ஐடிஆரில் தமிழ் ஒழிக்கிறது

அடிக்குது ஐடி யாரு தமிழ் அறிவிது வானொலியில் தமிழ் அளிக்க உள்ளங்கவர் நிகழ்ச்சி தர செய்தியுடன் தகவல் தர புத்தம் புது பாடல் தர காட்சியிலே வானொலியே போடு போடு போடு போடு ஐடி யாரை கேளுகளு தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மாற்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது இன்டர்நெட்டில் தமிழ் ஒழிக்கிறது ஐபோனில் தமிழ் ஒழிக்கிறது ஐடிஆரில் தமிழ் வருகிறது.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: அவன் ஆசைப்படக்கூடாது, அவன் ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா காலி. அத்தனும்
1: சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி முச்சி, அதை மட்டும் போட்டுறாத, லவ்வ கீச்சிடும்.

0: சேவ் வாட்டர். வாட்டர் தானே நம்மளே சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு விற்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கோமலர் கொது கனவு
1: விளையாண்டாங்க கூப்பிட்ட.
0: இல்ல மச்சா, அது போன்ல பேசினா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் நேர்ல பார்த்து அவ கண்ணை பத்தி பத்தியே ஷாக் அடிச்சு. ஒரு ஏரியில குளிப்போம்ல போலாண்டா,
2: அது மாதிரி தான் நடந்து போயிருக்கிறோம்.

0: டாக்டர் நடத்துனா கரெக்ட் பண்ணுவாங்க.
1: நிலா சார் சாப்பிடலாமா?
2: இல்ல சார், அதுல சோறு நம்ம போட்டதே இல்லையே.
1: நிலா சோறு விடணும், காமிச்சிடுவோம்.
3: எனக்கு என்ன ஆச்சு இப்போ இந்தியாவுல மச்சா யாரோட
0: எல்லாரும் மாடி போறாங்க.
4: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
5: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட, பலம் கொண்ட, சுயம் கொண்டான், வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ மேற்கொண்ட பார்வை திரையில்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பயன் தொட்டா தெரியவிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதிஜியா வர்மா திரையிலிருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எல்லுவையை பூக்களையே ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவியின் குரலில் ஜுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள் சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பரிசு தமிழ்வாணி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

அருணாச்சலம், ஆதித்ய அருணாச்சலம்.

அளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நீங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்கத் தொடங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளி திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கன் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது.

வணக்க நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. காலை நேரம் 11:42, அகிலட்சத்தில் 10:42, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:42, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:12. இன்று 18 ஆண்டு 5 மாதம் 2026 திங்கள் கிழமை, சுரி பராபவ வருடம், வைகாசி மாதம், 4 ஆண்டு துல்கதா 30.

இன்று பார்ச்சனுடைய காலநிலை 13 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 20% நீரப்பதம் 80% காற்று 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வானம் மப்போடும் மந்தாரத்தோடும் இருட்டாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை இப்பொழுது பார்க்கிற பொழுது வளைய போன்று 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 12% காற்று 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் ஈரப்பதம் 79% காணப்படுகிறது. எதிர்வரும் சனிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.

எப்படி நேர்களே, கலிகத்தில் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம், நீங்கள் அனைவரும் நலமாக பத்திரமாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உள்ளங்கவந்த ராகம் வானிலை வருகிறது. அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு வானிலை வருகிறது. உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள், அருமையான பழைய பாடல்கள், தத்துவ பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற நேரம் இருக்கின்றவர்கள் இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு மகிழலாம். 29 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது 30வது ஆண்டில் 2வது மாதத்திலே இருக்கிறோம் என்ற பெருமையோடு

இன்று மே 18 பலி சுமந்த மாதத்தின் பலி சுமந்த நாள் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்று.

முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் நாள். இது இலங்கை தமிழராலும் உலகத் தமிழராலும் ஆண்டுதோறும் மே 18 அதாவது இன்றைய தினம் நினைவு கூறப்படுகிறது. ஆண்டில் இந்நாளிலேயே இலங்கையின் வடகிழக்கு கரையில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் என் கிராமத்தில் ஈழப்போர் முடிவுற்றது. இலங்கையின் வடகிழக்கு பகுதியை தமிழீழம் என்ற பெயரில் தனிநாடு அமைக்க கோரி 1983 முதல் 2009 வரை தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட ஈழ இயக்கங்கள் ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்டன. ஆண்டு வரை ஈழப்போரில் குறைந்தது 70,000 பேர் உயிரிழந்தனர். 2008 இறுதிப்பகுதியிலும் 2009 ஆரம்பத்திலும் ஈழப்போரின் இறுதிக் கட்டத்தில் இலங்கை படைத்துறையினருக்கும் விடுதலைப் புலிகளுக்கும் இடையே கடும் போர் நடைபெற்றது. இருதரப்புக்கும் இடையே ஏறத்தாழ 300,000 பொதுமக்கள் அகப்பட்டனர். 2009 மே 18 விடுதலைப் புலிகளின் தலைவரை தாம் கொன்றுவிட்டதாக இலங்கை அரசு அறிவித்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. போரின் இறுதிக்கட்டத்தில் ஏறத்தாழ 40,000 பொதுமக்கள் வரை இறந்தார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் அறிக்கை தெரிவித்தது. இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கை இராணுவத்தினரின் கட்டுப்பாடற்றுவிட்டதாக இலங்கை அரசு அறிவித்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. போரின் இறுதிக்கட்டத்தில் ஏறத்தாழ 40,000 பொதுமக்கள் வரை இறந்தார்கள் என்று

இருதரப்பினரும் போர்க்குற்றங்கள் இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் இலங்கை அரசு இழைத்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்களை விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறது. இலங்கை அரசு மே 18 நாளை வெற்றி நாளாக அறிவித்து இராணுவ அணிவகுப்புகளுடன் ஆண்டுதோறும் கொண்டாடி வருவது வழக்கம். போரில் இறந்த இலங்கை படைத்துறையினர் வெற்றி வீரர்களாக அறிவிக்கப்பட்டு இந்த நாளில் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் நினைவு கூறப்பட்டு வருகின்றனர். ஆனாலும் இலங்கை அரசு அமைத்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு போரில் இறந்த அனைவரும் பிப்ரவரி 4 நினைவுகூரப்பட வேண்டும் என பரிந்துரைத்ததும் அரசு அக்கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. பதிலாக இலங்கை தமிழர் இறந்த தமது உறவுகளை நினைவுகூற இலங்கை அரசு தடை விதித்தது. மே 18 ஒட்டிய நாட்களில் இதுவரை காலமும் வடகிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டு வந்தன. தமிழர்கள் நிகழ்த்தும் எந்த நினைவுகூறலையும் இராணுவமும் இலங்கை அரசும் மக்கள் விடுதலை புலிகளை நினைவுகூறுவதாக கருதுகின்றனர். பொதுமக்கள் தமது வீடுகளில் இறந்த விடுதலை புலிகளுக்கு அஞ்சலி செலுத்தலாம் என இராணுவத்தினர் கூறியிருந்தாலும் வீடுகளில் புகுந்து இராணுவத்தினர் இந்த நிகழ்வுகளை தடுத்த சம்பவங்களும் பதிவில் இடம்பெற்றுள்ளன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் மத்தியிலும் மே 18 நாளிலும் அதற்கு அண்மைய நாட்களிலும் இலங்கை தமிழர் சிறிய அளவில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக இறந்த உறவுகளை நினைத்து நினைவு கூர்ந்து வருகின்றனர். ஆனாலும் பொது இடங்களில் நடத்தப்படும் நிகழ்வுகள் பாதுகாப்பு படையினரால் இதுவரை தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுதும் கடந்த 2 வருடங்களாக மிகச் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் தாம் வாழும் நாடுகளில் இந்த நினைவு நாளை பாரிய அளவில் கூடி நினைவு கூறுகின்றனர். இன்று மே 18 ஈழப்போரில் தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட வரலாற்றில் துயர் மிகுந்த ஒரு நாள்.

என்றுடன் 17 ஆண்டுகள் ஆகின்றது. பல ஆட்சி அதிகாரங்கள் மாறிவிட்டது. காணாமல் ஆக்கப்பட்ட அரசியல் கைதிகளாக்கப்பட்டோருக்கான எம்மவர் போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் எல்லாமே நிரந்தரமாகிவிட்டது. நீதி, உண்மை, நியாயம் என்ற கனத்த வார்த்தைகளுக்கு அர்த்தமில்லாமல் போய்விட்டது. இறுதியில் செம்மணிக்குள் புதைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் வெளியே வந்து உண்மைகளை உரக்கச் சொல்லியும்

இயற்கையும் இடம் கொடுக்க தவிர உலக நீதியும் மறுதளிக்கப்பட்டுவிட்டது. இது ராஜபக்சர்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி. இந்த அரசியல் ஆதிக்க தமிழின அடக்குமுறைகள் எத்தனை காலம் நீண்டு செல்லுமோ என்பது கேள்விக்குறி. இருப்பினும் 2009 இருந்து இன்று வரை முள்ளிவாய்க்கால் வாசலில் மண்ணின் விடுதலைக்காகவும் போராளிகளினதும் மரண ஓலங்களும் கூக்குரலும் இன்று வரை கேட்கின்றது. 2009 மே 18 அன்று ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் தம் தாயக மக்களை தம் சொந்த மண்ணில் வைத்து கருவறுத்து கொன்று குவித்த இனவழிப்பின் கொடுமையான நாளே அது. அப்பா, அம்மா, சகோதரங்கள், சொந்தக்காரர்கள் என்று சிரித்து விளையாடி குடும்பமாக ஒன்றாக இருந்த அழகான நாட்கள் அத்தனையும் கண் முன்னே கந்தக காற்றில் கரைந்து இரத்த வெள்ளத்தில் மிதந்த கோரமான நாளே அது. ஆசையாய் உழைத்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த உடைமைகளையும் சொத்துக்களையும் நடு ரோட்டில் தூக்கி எறிந்துவிட்டு ஏதிலிகளாக ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாமல் பங்கருக்குள் பல நாட்களை கழித்து அழுகுரலும் கூக்குரலும் குண்டு சத்தங்களை மிஞ்சி கேட்க உறவுகளை தேடியோடிய அந்த கொடிய நாட்களை நெஞ்சம் எப்படி மறக்கும்? இந்த கொடூர நிலைக்கு காரணமானவர்களை எப்படி மன்னிக்கும்? இந்த நந்திக்கடலில் இராணுவத்திடம் சரணடைய காட்டிய வெள்ளை கொடி அன்று இரத்த வெள்ளத்தில் மிதந்தது. இத்தனை கொடூரங்களையும் கடந்து இறுதி மூச்சை பிடித்து கொண்டு சாவை எதிர்பார்த்து காத்திருந்த தாயக சனத்திற்கு அன்று உயிர் கொடுத்ததுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. 17 ஆண்டுகளாக மனிதநேயம் மண்ணில் புதைக்கப்பட்ட நாளிலேயே பால் சோறு பொங்கி போர் வெற்றி என்று கோலாகலமாக இன்று வரை கொண்டாடுகின்றார். இனப்படுகொலை உலகில் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் உலுக்கிய ஒரு நிகழ்வு. முள்ளிவாய்க்கால் சாட்சிகளையும் உண்மைகளையும் வெளிப்படுத்த நினைத்தாலே அதை நசுக்க பல ஆயிரம் ராஜபக்சர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் ஒரு நாள் விருட்சமாகும் என்று தமிழினம் இன்று வரை ஏங்கி கிடக்கின்றது. துரோகமும் இனவாதமும் நீண்டு சென்றாலும் மே 18 இனவழிப்பின் கருப்பு நாளே, மாண்டகம் தமிழ் மக்களின் நாளே இது. காலம் அனைத்துக்கும் பதில் சொல்லும்.

நேயர்களே, மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒலிபரப்பாக முள்ளிவாய்க்கால் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேயர்கள், முள்ளிவாய்க்கால் May 18 நினைவு தினத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுகம் வானொலி. கரிக நேரம் 12:21 அக்ராட்சியத்தில், 11:21 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை, 6:21 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல், 3:51.

நேர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருப்பது மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தின பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுகம் வானொலி. கலிங்க நேரம் 12:29 மக்கிராட்சத்தில், 11:29 கனடா கிழக்கு பிராந்தியத்தில், காலை 6:29 தமிழகம் மற்றும் தாயகத்தில், பிற்பகல் 3:59.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி கலிக நேரம் இப்பொழுது 12:37 இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை விட்டு முள்ளிவாய்க்கால் பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவந்தராகம். அன்றைய உள்ளம் கவந்தராகம் May 18 முள்ளிவாய்க்கால் பலி சுமந்த தினத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலை நேரம் 12:49 நிமிடம், மைக்ராட்சியத்தில் 11:49 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:49 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:19 நிமிடம்.

பிரதமர் கொண்ட 11 இடங்களும் தராகங்கள் இன்றைய உள்ளங்கம் தராகம் முள்ளைவாக்கால் வலியை சுமந்த பாடல்களோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12:54 அக்ராட்சியத்தில் 11:54 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:54 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:24.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முள்ளிவாய்க்கால் மே 18 வலி சுமந்த நாளில் முள்ளிவாய்க்கால் பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கலிகை நேரம் 1:13 நிமிடம்.

தந்தையும் மகளை பறிகொடுத்த ஒரு தந்தை. 16 வருடங்கள் கடந்து மகளின் நினைவிலிருந்து மீள முடியாமல் ஒரு பாடல் அமைத்து தன் வலிசுமந்த குரல்களால் உயிர் கொடுத்துள்ளார். அவரோடு இணைந்து பாடியிருக்கிறார் அக்காவின் முகத்தை கூட பார்த்திராத அந்த தங்கை.

0: பிரம்மிட்டுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இன்றைய உள்ளங்கவர்ந்த ராகங்கள் முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவு தினத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் பாடல்களோடு நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளை இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய செல்வராணி அம்மா, வணக்கம். அம்மா
1: வணக்கம். தம்பி, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கிறோம் அம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்கள்
0: எல்லாம் பல போல மப்போடும் மந்தார தொடர்ந்து இருக்கிறோம்.
1: இன்றைக்கு
0: எங்களுக்கு விடுமுறை நாள் இன்றைக்கா? நல்லதம்மா. எப்படி பிள்ளைகள் பேர பிள்ளை நிலம் தானேம்மா? எல்லோரும்
1: நலம்.
0: நல்லதம்மா. அங்க எவ்வளவு போன்று உங்களை தேவாரத்தை எடுத்து பாருங்களம்மா, கேட்போம்.
1: உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எப்பொழுதும் சுகமாகவும் மகிழ்வாகவும் குடும்ப சமேதராக நீண்ட நெடுங்காலம் உங்கள் கடமைகளை இனிதே நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று இறையிடத்தில் கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகள் கொண்டாடப்படுகின்றன. அது என்றும் அழியாத சொத்து. நாங்கள் எப்பொழுதும் அதை நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய இளைஞர்களுக்கு அது என்ன என்று தெரியும். இளைஞர்களுக்கு நாங்கள் பரப்ப வேண்டும், அவர்களும் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலே உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய அனுதாபங்களையும் ஆழ்ந்த கண்ணீரஞ்சலியையும் நாங்கள் தெரிவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, மற்றும் இன்று நாங்கள் எங்களுடைய வானொலி நிர்வாகத்தினர் அனைவரும் எங்களுடைய சகலருக்கு நாங்கள் நேயர்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய அன்பையும் தெரிவித்து அவர்களுக்காக தேவார பண்ணை நாங்கள் பாடுவோம்.
0: பாடுங்கம்மா, கேப்போம்.

இடம் என் பெயரால் வண்டுபாட மயில்லால மான்கன்று துள்ள வரி கிண்டைவாய சுனை நீல முட்டலரும் கேதாரம் தன் தன்னை சங்கரார் அந்த முன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ விட்டதொன்றென்பால் சிந்தையே கோயில் உண்டயம் பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே திருப்பெரும் துறை உரை சிவனே எந்த ஏசா உடலிடம் கொண்டாயே யான் இதற்கிழனோ கை மாறு நையாத மனத்தினை நெய்விப்பான் இத்தெருவே ஐயா நீயுலா போந்த அன்று முதல் என்று வரை கையாற தொய்து அருவிகண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தரனே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலின் தபிரான் மாலுக்கு சக்கரம் மன்ற உள் செய்தவன் மன்னியதில்லதன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு ஓருதுமே மற்று நீ வன்மை வீசி வந்துண்டனாமம் பெற்றனை நமக்கும் நண்பிற்பெரிய சிறப்பின் மிக்க அச்சனை வாட்டியாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சுட்டமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் காரளைய பந்தியின் பந்தியின் அலங்கலும் தரிய உருவத்தினைகளும் கர்ண உண்டலமும் மதிமுக மண்டலமும் முதல் கஸ்தூரி பொட்டுமிட்டு கூரணிந்துடுமொழியும் அமுதமொழியும் சுரிய குவையின் கனி அதரமும் குமளனியநாசியும் குந்த நிகர் தந்தமும் கோடு சோடான களமும் வாரணிந்து இருமாந்தவனமுடையும் மேகலையும் மணி நூபுரப்பாதமும் வந்து எனது முன்னின்று வந்து எனது முன்னின்று மந்தகாசமுமாக வல்வினையை மாற்றுவாயே வல்வினையை மாற்றுவாயே ஆரமணி வானில் உரதாரவைகள் போல நிறையாதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகனாத சுகவாணி

0: மண்டாசுண்டு மங்காமலுந்தன் அருள்தாராய் மங்காமலுந்தன் அருள்தாராய் கந்தா அரந்தன் மைந்தா விளங்கு கன்றாகும் முகுந்தன் அருவோனே கன்றா விலங்கள் ஒன்றாறு கண்ட கண்டாரம்பை மணவாடா தெந்தாதடந்த கொந்தார் கடம்பு திண்டு நிரம்ப அணிவோனே தென்கோடரங்கள் செங்கோடமர்ந்த பெருமாளே பான்முகிரே விளாது வைக மலிவுளம் சுரக்க மன்னன் போல் முறையரசு செய்ய உணவினால் உயிர்கள் வாழ்க நான் மனையரங்கள் உங்க நெத்தமம் நல்க மேன்மகுள் செய்வரேறி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதையேர்மாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கு மறைவா போற்றி மிக்க நன்றி தம்பி இந்த போப்பன்
1: நன்றி அம்மா மிக உங்களை தானே
0: அனைவருக்கும் குறித்தார்கள் அவர்கள் பண்ணை கேட்டு பின்புற்று வாழ்வார்களாக எங்கிருந்தாலும் அவர்களை கேட்கும்
1: சரியம்மா நன்றியம்மா ஆர்வத்தோடு இணைந்து அருமையான தேவாரந்தமைக்கு கலியம் தார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் பாடலை கேட்போம் மீண்டும் ஒரு நிகழ்வில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அம்மா
0: நன்றி நாளை சந்திப்போம் நன்றி
1: நன்றி நன்றி

வணக்கம் கொண்டிருப்பது உள்ளங்கவன் தராகங்கள். இன்றைய உள்ளங்கவன் தராகங்கள் மே 18 முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த தினத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் இணைந்தீர்கள். அம்மா இருந்தபடியால் அவங்களை எடுக்க முடியவில்லை. மீண்டும் அழைப்பில் வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

கலை நேரம் 1:34 அக்கிராட்சியத்தில் 12:34 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:34.

0: இதுவரை மே 18 மறக்குமா, மே 18 என்கின்ற தலைப்பிலே அன்புக்குரிய சகோதரி பாமா சேவராஜா அவர்கள் அனுப்பிய கவிதை ஒன்று ராதாகிருஷ்ணன் அணைந்து கொள்ளுங்கள். இன்று வருகிறது அன்புக்குரிய சகோதரி பாமாவின் அழகிய வரியில் மே 18 கவிதை. அழகிய மண்ணில் அமைதியில் வாழ்ந்தவர் நாங்கள், எவற்றை நாம் மறப்பது? அழகிய மண்ணில் அமைதியில் வாழ்ந்தவர் நாங்கள், எவற்றை நாம் மறப்பது? பாலாகி போனகம் பள்ளி பருவத்தையா, பெட்டகத்தில் பூட்டி வைத்த என் இளமையின் கனவுகளையா? பாலாகி போனகம் பள்ளி பருவத்தையா, பெட்டகத்தில் பூட்டி வைத்த என் இளமையின் கனவுகளையா? இழந்து போன உறவுகளையா, எம் இளையோர் எம் கனவை இருட்டடிப்பு செய்தது யார்? மறப்போமோ எம் வடுக்களை, மக்களை இழந்தோம், மண்ணை இழந்தோம், யார் மறந்தாலும் வடுக்கள் மறையுமா? மறப்போமா எம் வடுக்களை, மக்களை இழந்தோம், மண்ணை இழந்தோம், யார் மறந்தாலும் வடுக்கள் மறையுமா? உருமாறிய எம் தேசம் உருக்குலைந்த மண் வைகாசி 18 மாறுமா? உருமாறிய எம் தேசம் உருக்குலைந்த மண் வைகாசி 18 மாறுமா? வெடித்து சிதறிய கொத்து குண்டிலே, வெடித்து சிதறிய கொத்து குண்டிலே எம் மக்களை கொன்று குவித்தனர். போதி மரம் உதிரத்தால் மெருகேறி நிற்கிறது, போதி மரம் உதிரத்தால் மெருகேறி நிற்கிறது. போக இடம் தெரியாமல் சிங்கத்தின் குகைக்கு போனவர்கள் எத்தனை எத்தனை பேர்! இளைய தமிழினமே தயங்காதே, இளைய தமிழனே தயங்காதே. உதிரம் பெறுகிறது எம் தேசம் வாழ்ந்த நிலத்தில் வதங்கி தவிக்கும் எம் மக்கள் வேதனை எவர்க்கும் புரியவில்லையோ? நேர்ந்த நிலைக்கு நிம்மதி தீர்வை வழங்கிட எவரும் இல்லையோ? எவருக்கு தெரியும் எம் நிலைமை? உலகமே எம்மினத்தை காப்பாத்து என்னென்ன விதத்தில் எல்லாம் ஓங்கி ஒலித்தார்கள். வைகாசி 18 வைத்துவிட்டு போனோம் மானத் தமிழர்களின் தியாகங்கள் எங்கள் வரலாற்று சுவடுகளில் பொறிக்கப்படும். சூறையாடப்பட்ட சதிகளையும் இனிவரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம் நாம். சூறையாடப்பட்ட சதிகளையும் இனிவரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம் நாம். கனத்த கண்ணீருடன் மானியூர் பாமா தேவராஜாவின் கவிதை இது. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகம். அன்றைய உள்ளங்கவந்த ராகம் முள்ளிவாய்க்கால் மே 18 வலி சுமந்த தினத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் பாடலூர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வழியிலே இணைப்பிலே வந்திருக்கிற ராதாகிருஷ்ணன் வணக்கம். நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: ஓ, இருக்கின்றேன். ஆரம்பமே கேட்டுக்கொண்டே இருந்தேன் நீங்க, அதுக்கப்புறம் இடையில இருக்க வெளியே போயிட்டு வந்த
0: உடனடியாவே
1: சிறப்பா இருந்த மோவரி எல்லாம் சொன்ன அந்த மோவரின்னு சொன்னா அந்த தனியாத சாகம் அந்த இதில் இருந்தீங்க.
0: ரெண்டு
1: வருடங்களுக்கும் இருந்தாலும் இந்த இலங்கை அரசாங்கம் இறந்தவர்களுக்கு சுதந்திரமாக வணக்கம் செலுத்துறதுக்கு, இறந்தவர் சொன்னா போராளிகள் சரி, அது போராளிகளும் உயிர் தான், ஆனா பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களுக்கும் ஒரு சின்ன உலக நாடுகள் இருக்கு, ரிமெம்பர்ஸ் டே இருக்குது, போரால் அழிந்த மக்களுக்கு சீரப்பிங்க இந்த ரெட் பிளாக் இதெல்லாம் கொடுத்து கலெக்ட் பண்ணி எல்லாம் அந்த குடும்பங்களுக்கு உதவி
0: செய்வார்கள்
1: இறந்தவர்கள்.
0: அப்படி
1: ஒரு புனிதமான நாளாக உலகம் பூராகும் அந்த இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு நிமிடம் மௌனிக்க சொல்லி எல்லாரும் எல்லாம் உலகத்திலயுமே குறிப்பிட்ட நேரத்துக்கு மௌனம் செலுத்துறார்கள். அந்த ரீதியில கடந்த அரசாங்கம் ரெண்டு வருடங்களை செய்ய குறிப்பிட்டிருந்தீங்க, மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம், தற்சமே உள்ள அரசாங்கத்துக்கு.
0: ஆமா, நிச்சயமாக இந்த எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக போய் அவர்கள் தங்களது உறவுகளை நினைப்பதற்கான அந்த ஏற்பாட்டுக்கு எந்த இடையூறும் விளைவிக்கவில்லை என்பது ஒரு பெரும் உண்மையிலேயே பெரும் நிம்மதி என்ன.
1: இன்னும் ஜதவாதம் அது அந்த அடிபட்டவங்கத்தான் நோ தெரியும் என்ன மாதிரி அனுரா அரசாங்கத்துக்கும் தெரியும் பாதிக்கப்பட்டவர் அனைவரும் இயக்கங்களும் கூட அதே மாதிரி அந்த இயக்கம் என்று சொல்றாரு ஆமியும் ஆமியும் அடிபடுறது என்ன போறாரு சரியான போர் அந்த இடம்பெற்ற மக்களுக்கு இறந்த மக்களுக்கு என்றாலும் அனுதாபம் தெரிக்கிறது மனித அவயம்
0: நிச்சயமாக ஆமா
1: இத கூட அனுமதி இல்லாமல் கடந்த அரசாங்கங்கள் ரெண்டு மாறி மாறி செய்த அதுக்கு இந்த ரீதியில ஒரு வகையில அவரை கட்டாயம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் இன்றைய ஜனாதிபதி அதே மாதிரி ஊடகம் பூரா இந்த இறந்த மக்களுக்காகவே அஞ்சல் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் கனடாவில் உடைத்து ரெண்டு இடங்களும் மூன்று இடங்கள் செய்கிறார்கள்
0: போராளிகள்
1: ஆயுதம் தூக்கினது தாங்கள் சாப முன்னில வச்சுதான் போராட வெளிக்கிட்டாரு ஆமியும் ஏறி உள்ள நாடுகளே அப்படித்தான் பாருங்க
0: இன்றைக்கு
1: ரஷ்யா இந்த போர்ல எல்லாம் இன்றைக்கு எத்தனை போராளிகள் எத்தனை ராணுவம்
0: எத்தனை ஆயிரக்கணக்குகள் இல்லாமே
1: பாக்க போயிட்டு 140 பிள்ளைகள் ஒரே இடத்துல ஸ்கூல்ல கொண்டிருந்தார்கள்
0: ஈரானில் ஆமா
1: அப்ப இதெல்லாம் ஒரு உலக ஏதாவது இந்த இதஞ்சு போர்க்கிறது போர் குற்றம் என்றதே பாக்க மிகவும் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அதில் படிக்க போனது குழந்தையோட பழகி கொண்டிருக்கிறதுக்கு இது பேருக்கு இன்னும் பெரிய பரிதாபமா இருக்கிற
0: மாதிரி அது வந்து மனிதாபிமானம் எல்லாம் செத்து போய்விட்டது என்று என்ன எல்லாமே அதிகார அதிகார வரி அனைவரையும் தலைவிரித்து ஆட்டுகிறது அதனால வந்து ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வறுமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த அதிகார பிடியிலே சிக்கி தவித்துத்தானே அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்
1: அதுக்கு உதாரணம் 2009 இன்று விட யாழ் பல்கலைக்கழகத்தில எல்லாம் சிறப்பாக உப்பு கஞ்சி வாய்ப்பு இணையத்துல வந்து
0: ஒரு வாரத்துக்கு முன்பே எல்லாரும் தொடங்கி எல்லா இடமும் ஆமா எல்லா எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக
1: கட்சிகள் கொடுங்க தமிழ் கட்சிகளை பற்றி நான் இதுல குறிப்பிட விரும்பவில்லை இந்த இளைஞர் சமுதாயம் அதாவது யாழ் பல்கலைக்கழகம் உட்பட இளைஞர் சமுதாயம் தங்களுடைய உணர்வுகளை காட்டுகிறார்கள் அவர்களுக்கு அதுக்குத்தான் நாங்க பணிய வேணுமே தவிர இதுல கட்சியை பற்றி சொல்வது குறிப்பிடுறதுக்கு சிறப்பு எனக்கு ஒன்றும் இல்லை தமிழ் கட்சிகளை பற்றி ஏதோ இறந்தோம் போராடினார்கள் போராடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ரோட்ல இருந்தார்கள் செத்தார்கள் தாயாரப்பன விட்டு வந்து திரிந்த பெண்கள் சிறிய சிறிய இளம்பயிர் பெண்களோட இருந்தார்கள் அதுகளுக்குத்தான் நாங்க பெரிய அவசரத்த வேண்டி இருக்கிறது
0: நிச்சயமாக
1: இருந்தாலும் அப்ப இந்த ரீதியில மாமதேவராம் ஒரு அனுதா கவிதை அனுப்பி இருந்தா சொல்லியிருந்தேன்
0: படித்து படித்தேன் அந்த கவிதை வாசித்தேன்
1: பரவாயில்ல நேற்றுதான் அடி சொல்லியிருந்தேன் அப்படி ரேடியோ தொடங்கிட்டேன் சொன்னேன் அப்ப நான் கவிதை அனுப்பேன் சொல்லி அப்ப கட்டாயம் அனுப்பேன்னு
0: சொல்லி இப்பதான் இப்ப உங்களோட அழைப்புக்கு செல்வானியம் வந்தமே தான் அந்த கவிதையை வாசித்தேன்
1: இதுக்கிடையில செல்றவனையும் இடையில அடித்து விட்டா ஊழிய பார்த்தா லைன் நின்றுட்டு எந்த தொடர்பு ஒன்றும் தேவாரம் எல்லாம் படித்து அவருக்கும் என வார்த்தை தெரிவித்து சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் எனது வார்த்தை தெரிவித்து விடைபெற போறேனே முடியுமான ஒரு அந்த அழகான பலமர மண்டிசங்கள்ல சிலைய அவருடைய பாட்டை போடுவோம்
0: ஓகே நன்றி ராதாகிருஷ்ணன் பாடலை கேட்போம்
1: இதெல்லாம் இந்த பனமரங்களை பாக்க தாயத்தின் நிலவம் பெறும் இன்னும் அனுதாபமும் கவலையாகவும் இருக்கு இந்த பாடல்
0: பாடலை கேட்போம் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள் மீண்டும் நாளை நிகழ்ச்சி போட்டு சந்தித்துக் கொள்வோம் இன்றைய பொழுதும் மகிழ்ச்சியான பொழுது அமையட்டும் நன்றி வணக்கம் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன்
1: நன்றி வணக்கம்
0: ஓகே ஓகே அழகான அந்த பனைவரம் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணனும் அன்புக்குரிய செல்வராணியும் அடைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யப்படுகிறது காட்டலி ஊடாக பாடல்.

அடுத்து அழகான அந்த பனவரம் பாடலை விரும்புகிறவர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன். கனடா டொரண்டோவிலிருந்து அந்த பாடலோடு அன்புக்குரிய செல்வராணி அம்மாவையும் இணைத்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலித்தது அந்த பாடல். நிறைவடைகிறது இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள். நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புகளோடு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் நாளை உள்ளம் கவர்ந்த ராகத்தில் நேரலை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் பிசு செல்வராஜா. நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.